lo le lo. Na in ga ga le no yo fa ru ya no ga lu lo le lo li lo le lo le lo le lo li lo le lo le lo le lo. Na lo le lo le lo lo lo li lo le lo le lo le lo li lo le lo.